sir jawa ta xin qin qi gyab gi ke la sing wei ta xie qia mang bu ti de bu qi qi dar chung yi na qi ti bar kui gong wei qin bu ke ge da le ku ya zi na ni qi nam qi xin tu xu wo xi ju bi xin qin qi gyab gi kuo le tim ya dang wei cun ji gi re gar xi su re zi su wa na ta su kui ge mui zhang le guo guo deng cui ta kuo bian mo le su de zi cu ti xin gi ri si po mo kar sun qia mi du kyur cu su guo ni ju bar qi lu mi bar qi xin tu li wa tan cha 题目大了特别将会提到你扩而错听听不进他呢突击抗击他铁锤男公会超给突击洗洗把嘴记住新亲戚给大个中部永远他人家永俗做过凶戏的文件你吹呢给别人都缺呢让了眼赶紧碰到给你吹没教会气度扩了没把他那送缺余点你对没教别贴的送戏缺母体的个爹个呢做的贴用洗地日记 大概准备公园前面改建土多卡拉皮，可为提前都起多，先准备谈起，让去改变培育谈天呢，有求先的周围懒得修，即便你再没办，都不送这些别别的，让把二块关家的东西，留给那么修别马车，那我应讲起，当天大概他们他哭了，穷苦是给我送呢，养俺为最低的不通途，先给马修把准备提的省得给，创建都起了呢，任意给轻度。 娘娘，我也重庆村，参点立队，提领旗，扎下我本西北等局一年，车站就结束。今天推出那木头大家人接给重庆村，扎下我本阿边等局，收缴不起。下面呀，那么日子这边能签的，谁来优秀？那么日子。

0: lo se nam cho mu thyo ngan chu chin chen ji di gyu jin li chen na shu nan ken ki sing gen cho bo chen le be mo do ji la shu ne ko ne yin na ren sta wen le chen ki zo yong ba kam sa xiao bu de li ji ren ku be li chen sang mu thi gyu jin yin na no bu ge ki chun zi ji su ji gen cho be be mo do ji la ne zo nan be ba san la ta ha gu la ta na xin wen du la ta lo se la lo se zhi xi la 今天诺诺拉这里啊想起苏谢的皮节今天我们在真他的压力给全部当给别这些民族学习谈切不及朋友给这种那种想三万重组难度学习与被并起他超不重不能给你啊平原所那些 那目前用的农村城镇基地聚集里，现在属南京区新建初步，成名了特新区普通训练课内，那日子到为年末年里前期作用完学务的里，也是长期实习用了不，日子用数目标大概是在谈资金落到用数的刚初普位从南塔尔马提尔，江陵新年秋秋送给您。 心心长桥的亚克，我这种亚克边缘隔壁推上点，跟住从南高位热度去。想起松懈的，那陈清溪、帕姆尼坦坦的，现在就从街头，从水桥的那些右边，而且从点钟了他，黄金山的角落上点不了。今天呢，朋友并不喜落了他，不不这些了，但是从街头新出那水桥的那些，那些右边中部。
1: 通知不到起来，他空气散的控制中了，他能先泡沫滚给没到了，他自然滚给了，自然全松了。嗯，滚皮弄不来，这里啊，皮姐也能快速散汤汤。嗯，三吨一心准备这些面对需要，他就独立前提啊，同样自由被面对收益，路上我对你拍手相框里呢，推荐那收银。
2: 老小不得嘞，老小不得嘞，才还是熟呢。啥关系了？那是，他们那些吧，肯定呢。嗯，他算教育了。那是了，李先生吃这些学费，点么样子了呢？但南边林科西北松县地区上也少培养人呢。等到国有了学费，他们不晓得有没有能力复习呢？那是了。今年老师丢了呢，正式教练那些，我那参加复习了。那是。那今年就读。
1: 年年不年连战的，要到要都有，都是没得学习。那是，推荐哪？那，那你听明白了？
2: 听他建议了，他的学校堂会。那是，老，
1: 今天那些那没听学过，比较个学习，去点讲过。那是，老。 老，你先莫看不上。看不上了。老，现在还是学呢。
2: 到，到万五中。那是到万五中了，下班肯定跟吧。那是了，我从里车站吃这些，从些点不跟起来呢，但那边领克西的人，看上去少培养人了。那是。那到这两趟我的这些检查，心理学的，但是我们马上去的，空气工作中搞了培养人了。
1: 那是，工作
2: 一开始过做，就不会干掉人了。那是，那都是啊。今年，其实中级深度是去考察学校那个，来了那么大，本家那不愿意了。那是，那都是认真些，那努力的，现在来不会干掉人，这工人来年都不愿意，多些了。
1: 嗯，那是了。
2: 那都是今年。
3: 这里拖着这张过来看看，看见那人那学习了。那是。那自己点点点了，那是。那是老师点讲过。那是老师说了。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那。那
2: Tinggal jemput orang, batang siang tu tengah tangis, ulang nak balik jemput saya. 那是那就不念了，人家那个，也都要这样，也都是没得学习了。那是了，那都几个了，没得劲了。那是，
0: 时间讲过。那是了，不
2: 时间过了。

0: 我们的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面的家里面 ཁོ་ན་ཅིག་སིང་གནས་པོ་པོ་མོ་མོ་གོང་ལུག་ཁ་ཁ་ཐམ་བ་ཏེ་ལེབ་ཏ་ཨན་ཁུ་སུན་དལ་ལེ་དེ་མེ་ཅུ་ལེ་ནི་ཡོང་བེ་ལུ་ཤེ་ཅིག་ཕི་ཡིན་ཡ་ལ་ཨ་ཨ་ཁེ་ལ་ར་ཉེ་པོ་ཏེ་མེ་ཅུ་ནི་ཤེ་མན་དོ་ལོ་ལེ་ནི་ཡ་གུ་ཏུ་ཨ་ཅིག་སིང་དོ་མང་དོ་དོ་ཏ་ལོ་ལོ་ལུ་ཏུ་བེ་ཁ་ལ་ན་ཏོ་ཨན་ཏོ་ཅུ་ཁེ་ཏམ
1: 那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是那是
0: kungham zang gila shogdele
1: shogdele chen har shu na
0: guru yin gila
1: ne se guru la seba khne ina
0: tinge ni gila gila to gon sin do la
1: ten ju yin
0: la si ge ten de la shogdele
1: shogdele le chen an chi ji shu be la bu la da do ji la ne dan nan be chang song la si be su se di kran ge so pe ya ina
0: la si gila thang so la si be su se ne bo ti thang do ina
1: ཏ་ཁོ་ཉ་པོ་ཉི་གི་ལེ་ཏེན་གི་ཏ་ཏེ་ཏེན་དུ་ལ་ཏ་ཅབ་ཏེ་ནི་གི་པ་སན་ལ་ཨ་པེ་ནི་ཆུ་གི་ཏམ་བི་ཤི་གི་གལ་ལེ་སེ་ཏོ་ཅན་ན་ལོ་ལེ་སེ་ལ་དང་ཏེ་དང་ཏེ་ཏེ་གི་ཕ་ཡུ་ཤི་གི་ཏ་ཏེ་ནི་གི་སོང་པོ་ཏ་ཅང་ལོ་པ་ཐུང་ཅན་ན་ཤོ་ཅུ་ཡེ་བེ་པ་མ་ཉི་ནེ་ཏོ་ནང་བེ་ཡུ་མེ་པེན་ཅེ་ཡོང་ལ་ཕ་ཡ
0: tungdar tindi tubuzi puna
1: kharcha oji namda kharcha ji na ina
0: e gelai ne nosa ge tindi tala la musin puna kharcha
1: nese tubuzi staro na toche na
0: des la
1: no no
0: dependolan ta kuyurin sikana
1: no
0: la sei